செம்பதைகள் கூட்டமானத்து பொன்னம்பிலை சும்பனம் கொள்ளானொருங்கி அத்தரின் சுகந்தவும் அத்தரின் சுகந்தவும்

பார்த்த கிளி ஒற்றிக்கு பாடியதெல்லோ, ஒற்றிக்கு பாடியதெல்லோ, செம்பகத்தைகள் பூத்த மானத்து பொன்ன.